சூரே காஃப் பின்சல்ல சமசி பாரா ஆயத் நம்பர் 29. சூரே காஃப் பின்சல்ல சமசி பாரா ஆயத் நம்பர் 29. அல்லாஹ்